தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததல தஜனு தஜனு தத்துமி ததுமி தச்சனு தத்த சரித தனத தனுத திமித்த தங்கிட்டு தம்